0: மொபைல் ஃபைபருக்கு கேதரம் ஃபிட் கரன் ஒக்கும டிவைசஸ் கனெக்ட் கரன் கேமிங் வேர்ல்ட் லோ லேட்டன்சி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் அன்லிமிடெட் தோரகன பேக்கேஜ் ரசா SLT மொபைல் ஃபைபர்
1: ராஜ்ய பேங்கோக்கு சுரக்ஷித பாவய இயலம ரெக்கவரனே சமகின் ஸ்தாவர தன்பது சந்தா இயலம பொலிய RDB பேங்குவின்
2: ஐதும் கருவான் 35,000 அதுரின் உரேனுர கேட்டேன்.

தவழ்ந்த கை வினாடி திக வித்தி லக்கானகி ராஷ்மித்து கேக்குதுலா இன்னும் ஒயா மதக்கிறன தமாய் மேஹாதானே இத்தாலிய பத்திர அத்தியாங்க இத்தாலிய சிதி ஜகுணசேகர் இன்னவா சுப தாவல கபத்து கரகான கேல தமாய் மெசேஜ் கேது என்ன நான் ஸ்டாப் மியூசிக் எக்காக தேன் கேலக்கோ மாம ஏகாய் பொடாக் வேலுவே ஓகே சிதி ஜோஹோம மகாகினு இன்னஹெனாங் ஹாய் நாங்க கோஹோமுதோ ஆஜ அப்பிவத் சிந்துகட் எக்கது கரகான கேலா யாட்டியாந்துரின் சிவாந்தி மெசேஜ் எக்காக தாலா தீனா ஓகே ஆவத் எக்கது கரகான லசன தாமஸ் சகதா தப்பி இன்னும் அதுவல தென்னா மெத்னதி எத்தகொட அமாந்தி மகத்தியா ஹேமாந்த சில்வா அம்மா ஐயா நிமால் இட பாஸ்ஸே சிது அக்கா மனோஹாரி பிரணாந்து அனுமம மே ஹமோம் எக்கது கரகான தீல கீல தீனா பிரமாணங்கி காமினி மே ஹமோம தொடர்ந்து லாந்தெங் எக்கது வேணவா இட பாஸ்ஸே மம அண்ணா ஹதானே அப்பே கோட்டா வீராக்குடிய பேக்கரிய பத்தடா ஜோர்தானி பேத்தரி அந்த ஹதாண்டி ஜோர்தானி இன்னும் காந்தி விழாபி ஹாகினா